நால் நச்சனா டிஜே பாத்ஷா பிங் ரேடியோ நியூஸ் எஃப்எம் கேஞ்சஸ் பிரீமியர் ஏஷியன் மிக்ஸ். திஸ் இஸ் தி ஸ்கோர் போர்ட். ஆம் அமன் தீப், அண்ட் ஐ நோ சம்படி ஹூ ஹேஸ் பின் டான்சிங் ஃபார் அ வைல். இட் இஸ் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, பிகாஸ் அப்பேரண்ட்லி இஃப் யூ லிசன் டு த இன்டர்நெட், ஹிஸ் பிகெஸ்ட் ரைவல் ஹேஸ் ரிட்டையர்ட், மேக்கிங் ஹிஸ் வே பாத் டு த வேர்ல்ட் கப் ஈஸியர். தட் இஸ் த இன்டர்நெட், நாட் ட்ரூலி கன்ஃபர்ம்ட், பட் எஸ், லியோனெல் மெஸ்ஸி ஹேஸ் ஒஃபிஷியலி அனௌன்ஸ்ட் த ரிட்டையர்மெண்ட், ஹீஸ் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் இன்டர்நேஷனல் ஃபுட்பால், ஸ்டெப்பிங் அவே ஃப்ரம் அர்ஜென்டினா நேஷனல் டீம் அட் தி ஏஜ் ஆஃப் 39. வாவ், திஸ் இஸ் த செகண்ட் டைம் பை த வே, ஸோ ஐ ஹோப் இட்ஸ் த லாஸ்ட் டைம், பிகாஸ் அதர்வைஸ் தென் த ரிட்டையர்மெண்ட் லூசஸ் இட்ஸ் யூ நோ மீனிங். ஹி பப்ளிஷ்ட் அன் இமோஷனல் ஃபேர்வெல் ஸ்டேட்மெண்ட் த்ரூ ஹிஸ் சோஷியல் மீடியா, ரிவீலிங் ஹி டிராஃப்டெட் த லெட்டர் 2 days ஆஃப்டர் அர்ஜென்டினாஸ் 1-0 எக்ஸ்ட்ரா டைம் டிஃபீட் டு ஸ்பெயின் இன் த 2026 வேர்ல்ட் கப் ஃபைனல். ஸோ வெதர் ஹி வான் ஆர் லாஸ், ஐ டோன்ட் நோ இஃப் தட் சேஞ்ச் த ஃபேக்ட், பட் ஹி ரியலி ஹி சேட், யூ நோ வாட், ஐம் டன், ஐ காட் தெம் த வேர்ல்ட் கப் அண்ட் நவ் லெட் மீ ஸ்லீப் இன் பீஸ். Now, the announcement was accelerated by the recent passing of his father and advisor, Jorge Messi, which Messi cited as confirming his decision to step aside for Argentina's next generation. Now, Messi, of course, let's talk about his record, leaves international football as Argentina's all-time leader in both caps, which is 207, and goals 125 across a 21-year national career spanning 6 World Cups, retiring at 39 with a career of 21 years. Now, you know, he was the GOAT, or, you know, technically still is. Now, his international trophy cabinet includes the 2022 FIFA World Cup, back-to-back Copa Americas 21 and 24, and the 2022 Finalissima. Now, reports indicate the Argentine Football Association, the AFA, is exploring a potential home farewell match in Buenos Aires during the upcoming autumn FIFA window to honor their former captain. Man, you know what? Every day somebody has to retire, and the day we are all dreading, especially me as a cricket fan, you know, is Kohli. when that unfortunate announcement was made, even I was very sad. But you know, you need to make space for the new ones to come in, you know what they mean, and that's you know, goal of life. No extra time here, as they say. So let's go back to our mystery athlete of the week. I'm asking you to identify my mystery athlete of the week. He became world chess champion at the age of 1972 and a grandmaster at the age of 15, which was a very big deal. I mean, still is, but even back then it was a very huge deal. And he invented his own chess called Chess 960. Who am I talking about? Let me know. 0701 106 106 is the number.